0: வாடாடே
1: தபாரே
2: புத்தர பொம்மா புத்தலன் பொம்மா பத்த புள்ள நீ செத்துரு விடாதே நீ உத்தார் விடாதே
1: மாவுன்ன